ஈரை ஒன்றின் ஏரியவில் நவை பெண்ணப்பேர் There was needy pensions at Mert, while Methedal was in Mert.